காதலப்பூ என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் பி. ஜெயச்சந்திரன், எஸ். பி. ஷைலஜா ஆகியோர்.

கந்தன் கருணை என்ற படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல்.

0: the extra time. In men's cricket, England defeated India by 125 runs in the third T20 International at Trent Bridge in Nottingham last night, chasing a target of 202 runs set by England. India lost wickets in quick succession and were all out with a paltry score of 76 in 11.4 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசை FM கோல்டு பண்பலை 100.1. நேயர்கள் இனி கேட்க இருப்பது

தேனிசை நிகழ்ச்சியை துவக்கி வைத்த அந்த குரல் கேஜே ஜெயசுதாஸ். அடுத்து ஒலிக்க இருப்பது சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரல்.

நேரம் 6:33. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் எஸ் சௌமியா.

0: எஃப்எம் கோல்டில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும், அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும்

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அறவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
1: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, அனகிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சிறுகதை சொல்பவர் லிங்கமனேனி சுஜாதா அவர்கள், 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், ஆர் மாலினி அவர்களின் பாட்டு, வி மிருதுளா அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், குடியாத்தம் டி ஜி குமார், போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் ஆகியோரின் தவிலிசை, இதில் இடம்பெறுவது மிஸ்ரு சாப்பு தாளம். 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, பி பி ராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், இதில் இளைஞர் இசை, வி வினிஷ் அவர்களின் பாட்டு, எஸ் சரண் அவர்கள் ஹார்மோனியம், கே யோக பிந்து மாதவன் அவர்கள் மிருதங்கம். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷக, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: உனக்கு தெரியுமா அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியையும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கிலும், அதனைத் தொடர்ந்து தமிழிலும் செய்திகள்.

0: రవాణా శాఖ మంత్రి నితిన్ గడ్కరీ అన్నారు. భారత్ బహ్రెయిన్ సహకారం మరింత బలపడుతోందని విదేశాంగ
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல்நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியா

0: திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திரமோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர், அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும், மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை

0: இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷீர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல்நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25:23 ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்டில் இப்போது ரசிக்கலாம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள பாடலை.
3: தீமா தீமா தீமா தீமா தீமா தீமா இருதய கூட்ட

0: திரையிசை கேட்டீர்கள். மீண்டும் திரையிசை பாடல்களை காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆஜ் சவேரே, செய்தி தொகுப்பு டெய்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

1.1 MHz FM கோல்டில் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரைகானம். முதலில் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், பிரதீப் குமார் பாடியுள்ள பாடல்.

0: கட்டுப்படை கட்டணா ஸ்வயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தில் தொடர்ந்து மாஸ்டர் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: சும்மா கீழி.
1: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிய திரைகானம். மீண்டும் இணைவோம் இனிய திரை இசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டிருக்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்த சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா. முதலில் நாதசுதாரசம், ஆரபி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபக தாளம்.

நேரம் 9:17 15 அரங்கிசை நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெவேலி எஸ் கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து கோடி ஜென்மானி

நேரம் 9:17:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெவேலி எஸ். கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி. விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து கோடி ஜென்மானி, ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள் கிருத்தி, ரீதி கவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக பகைவனுக்கு அருள்வாய் ராகமாலிகா ஆதிதாளம் திசிர நடை மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அனஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ். ஸ்கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி. விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. இனி எஸ் ஜானகி குரலில் ஒலிப்பது கிளி பேச்சு கேட்கவா திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:43.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ, ரகங்கள் செய்கிறாங்களோ, அதையே செய்யாமல் புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீரிய ஊட்டு ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதாவது 1 சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம், கண்டிப்பாக நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இதுலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இந்நிகழ்ச்சி மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் அயன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஹரிஷ் ராகவேந்தர், மகதி.

0: அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: வேணுமே.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில்

91.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடலின் திரைப்படம் ஆதவன். பாடலை பாடியவர்கள் ஷைல்ஹதா, சுதா ரகுநாதன், ஆண்ட்ரியா. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:25.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: ஜாடிக்கு மூடி சேர்ந்திருப்பதைப் போல வெளிப்புறத்தில் பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.
1: செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை ஊற்ற குடி.
0: ஜாடிக்கு மூடி சேர்ந்திருப்பதைப் போல வெளிப்புறத்தில் பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர். ஆர். மாலினி அவர்களின் பாட்டு. வி. மிருதுளா அவர்கள் வயலின். ஜி. கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம். குடியாத்தம் டி. ஜி. குமார், போரூர் எஸ். ஆர். ஜெயவேல் ஆகியோரின் தவிலிசை. இதில் இடம்பெறுவது மிஸ்ரச்சாப்பு தாளம். 2:45 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. பி. பி. ராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம். குருராஜ் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். இளைஞர் இசை. வி. வினிஷ் அவர்களின் பாட்டு. எஸ். சரண் அவர்கள் வயல் ஹார்மோனியம். கே. யோகபிந்து மாதவன் அவர்கள் மிருதங்கம். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சாக்கா விஷக. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம்.

இனி காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் ஒழிப்பது அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன குரூப்,

0: ஒழித்த பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் கேட்டீர்கள்.
1: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.

நேரம் 12:23:20. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் இனி ஏ.எம். ராஜா, பி. சுஷீலா குரல்களில் ஒழிப்பது கல்யாண பரிசு திரைப்பட பாடல்.

0: ప్రపంచకప్ ఫుట్బాల్లో భాగంగా వాంకోవర్లో జరిగిన మ్యాచ్లో స్విట్జర్లాండ్ కొలంబియాను 4-3 తేడాతో ఓడించి 1954 తర్వాత మొదటిసారిగా ఫిఫా ప్రపంచకప్ క్వార్టర్ ఫైనల్స్కు చేరుకుంది. అట్లాంటాలో జరిగిన మరొక రౌండ్ ఆఫ్ 16 మ్యాచ్లో అర్జెంటీనా 3-2 తేడాతో ఈజిప్టును ఓడించింది. ఈ విజయంతో అర్జెంటీనా ఈ టోర్నమెంట్ క్వార్టర్ ఫైనల్స్లోకి ప్రవేశించింది. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. 3 దేశాల పర్యటనలో భాగంగా ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు మెల్బోర్న్ చేరుకుంటారు. వివిధ రంగాలపై ఎల్నినో చూపించే ప్రభావం, సన్నద్దత చర్యలపై ప్రధానమంత్రి ముఖ్య కార్యదర్శి డాక్టర్ పీకే మిశ్రా అధ్యక్షతన నిన్న ఒక ఉన్నతస్థాయి సమీక్షా సమావేశం జరిగింది. ఇరాన్ దాడులకు ప్రతిస్పందనగా అమెరికా తాజాగా ఇరాన్పై 80కి పైగా ప్రాంతాల్లో వైమానిక దాడులు జరిపింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ప్రాంతీయ
1: ఆకాశవాణి. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறி துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர்

0: இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சைல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் தொடக்கமாக நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடலை பாடியவர் பி. சுஷீலா. பாடலுக்கு இசை டி. ஆர். பாப்பா.

0: Mashahar. According to Iranian media, the Islamic Revolutionary Guard Corps, Navy and Aerospace Forces carried out a joint missile and drone operation targeting 85 U.S. military facilities. Meanwhile, Bahrain's Ministry of Interior has urged residents to take shelter after warning sirens sounded across the country. Earlier, the U.S. carried out a fresh round of airstrikes on Iran, targeting more than 80 locations in response to Iran's latest attacks on commercial ships passing through the Strait of Hormuz. In football, Switzerland beat Colombia 4-3 in a penalty shootout in Vancouver to reach the quarterfinals of FIFA World Cup for the first time since 1954. In another round of 16 match, Argentina defeated Egypt 3-2 in Atalanta to enter the quarterfinals of the tournament. With this win, Argentina will play against Switzerland in the quarterfinals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 1:10 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு. இசை மலர் ஆர் மாலினி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி மிருதுளா அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். கஜானன யுதம் கணேஸ்வரம், வேகவாகினி ராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இதுவரை இசைமலரில் ஆர் மாலினி அவர்களின் பாட்டு கேட்டோம். வி மிருதுளா அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் லய விநியாசம். நிகழ்ச்சியில் குடியாத்தம் டிஜி குமார், போரூர் எஸ்ஆர் ஜெயவேல் ஆகியோரின் தவில் இசை இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சியில் இடம்பெறுவது மிஸ்ரச்சாப்பு தாளம்.

லய விநியாசம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை குடியாத்தம் டி ஜி குமார், போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் ஆகியோரின் தவில் இசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:45. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட். எஃப்எம் கோல்டில் நேயர்கள் கேட்கலாம் திரைக்காணம் நிகழ்ச்சியின் முதலில் மெல்ல பேசுங்கள் என்ற படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

0: एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகாணத்தின் நிறைவாக இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் ஒடிக்கும் படம் தர்மபத்தினி.

0: आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருப்பது ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் குரல்களில் அமரன் திரைப்பட பாடல்.

0: श्रोताओं, अब समय हो चला इस कार्यक्रम को यहीं समाप्त करने का, तो अनुमति दीजिए करिश्मा राय और तन्वी खुराना को नमस्कार।
1: நேரம் மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்ட். அரங்கிசை நிகழ்ச்சியில் பி பி ராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியின் துவக்கமாக நீ பக்தி பாக்யசுதா, ஜெய மனோகரி ராகம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஹரிஹர புத்திரம் வசந்தாராகம் கண்ட ஏக தாளம் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருத்தி.

நேரம் 5:33 20 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் பி.பி. ராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம். குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுப்பிரமணியம் பஜரே, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம் எம்.டி. ராமநாதன் இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை பி பி ராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

இன்றைய இளைய பாரதத்தில் இளைஞர் இசையரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் வி வினீஷ், கே யோகபிந்து மாதவன், எஸ் சரண் ஆகியோர்.

0: இதுவரை இளைய பாரதத்தில் இளைஞர் இசையரங்கம் கேட்டீர்கள். இதுவரை இளைய பாரதத்தில் இளைஞர் இசையரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது இளைய பாரதம். இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். ஸ்ரீராகவேந்திரா என்ற படத்திற்காக ஒலிக்கும் குரல் கே ஜே யேசுதாஸ்.

0: திரைப்பட பாடல் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:45. ஆகாஷ்வாணி தொடர்கிறது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இதுதொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின்போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதுதொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை

0: கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபர்த்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்லங் பேட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான கள பயிற்சி வகுப்பு நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, நாமக்கல் மாவட்டத்தில் தயார் செய்யப்பட்ட பசுமை செழிப்பு உரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கள பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதுகுறித்து எமது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கள பயிற்சிகளுக்கான பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே இ பத்மஜா நேரில் பார்வையிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, மத்திய அரசு தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெறவுள்ளது. அதன்படி 3 நாட்கள் 12 பொறுப்பாளர்கள் தலைமையில் கணக்கெடுப்பாளர், மேற்பார்வையாளர்கள் ஆகியோர்களுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு நடைபெற்று வருவது தொடர்பாக பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அந்த வகையில் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கள பயிற்சிகளுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இப்பயிற்சி வகுப்பில் தியாகதுர்கம் தேர்வு நிலை பேரூராட்சியானது 11.69 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட 15 வார்டுகள் உள்ளன. 122 தெருக்கள் உள்ளடக்கிய பேரூராட்சியின் மக்கள் தொகை 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 18,605 ஆகும். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை முறையாக மேற்கொள்ளவும் செயலி மூலம் பதிவேற்ற செய்யப்படும் பொழுது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனுக்குடன் சரி செய்யவும் களப்பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கணக்கெடுப்பதற்கான களப்பணி 15 நாட்களுக்கு முன்னதாக நீங்களும் உங்கள் தகவல்களை ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்யும் ஒரு சிறப்பான வசதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படுவது தொடர்பான துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. கணக்கெடுப்பதற்காக களப்பணிக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக நீங்களோ உங்கள் தகவலை ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்யும் ஒரு சிறப்பான செய்தி வசதி செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு ஜூலை 14 முதல் 31 வரை நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தாங்களாகவே தங்களின் வீடுகள் பற்றி விவரங்களை தாங்கள் கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். இந்த முகவரியில் ஜூலை 14 முதல் 31 வரை மட்டுமே பதிவு செய்ய இயலும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு தொலைபேசி எண் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து 34 கேள்விகளுக்கு விடையளித்த பின் 12 இலக்க எண் தங்கள் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக பெறப்படும். தங்கள் பகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கணக்கீட்டாளர் கணக்கெடுப்பிற்கு வருகை தரும்போது மேற்கொண்ட 12 இலக்க எண்களை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். எனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மக்கள் தொகை

0: கணக்கெடுப்பில் துல்லியமான விவரங்களை சேகரிக்கவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் முக்கியத்துவம் குறித்தும், பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்ட உருவாக்கத்திற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது குறித்தும் அறிவுரைகள் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தயார் செய்யப்பட்ட பசுமை செழிப்பு உரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ ₹20 வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள் விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும்.
1: முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சான்றோர் சான்று குறித்து எமது மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகளுக்கு 2026-27 கல்வியாண்டிற்கான MBBS மற்றும் PDS மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான சான்றோர் சான்று வழங்கப்பட உள்ளது. இந்த சான்று பெறுவதற்கு நீட் மதிப்பெண் சான்றிதழ் அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் அல்லது சார்ந்தோர் இந்த சான்றை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளத்தில் அறையின் 10 மற்றும் 11 செயல்பட்டு வரும் முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குநர் அலுவலகத்தை நேரிலோ அல்லது 04-365-299-765 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அல்லது தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை படைப்புகளின் விவரங்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் வருகிற ஆகஸ்ட் 25 தேதிக்குள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் செயல்படும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார்.
1: சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
4: வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி நீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். சாதி பாகுபாடற்ற சமுதாய நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. அதன் அடிப்படையில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினை அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 31 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த விருதுக்கான விண்ணப்ப படிவத்தினை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது மாவட்ட ஆதி திராவிடர் நலர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளார்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே வலுவான எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். லடாக்கின் லே பகுதியில் புறவழிச்சாலை அமைப்பதற்கு 990 கோடியே 51 லட்சம் ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இதன் மூலம் அந்த பகுதியில் போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் பொருளாதாரம் மேலும் வலுவடையும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் புறப்பட்டுச் சென்றதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். பிரதமரின் இந்தோனேஷிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையில் எதிர்காலத்தில் வலுவுடன் இணைந்து செயல்பட குறிப்பிடத்தக்க வழிவகுத்துள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். 2027 பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்களை வரும் 31 தேதிக்குள் அனுப்பலாம் என மத்திய அரசு கூறியுள்ளது. சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் சாதனைகளையும் வழங்கியவர்கள் awards.gov.in என்ற இணையதளம்

0: மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் தீவிரவாதிகள் தாக்குதலில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த வீரர்கள் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஊடகங்களால் பரப்பப்படும் செய்தி முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவம் குப்வாராவில் நடைபெறவில்லை என்றும் ராணுவ வீரர்கள் உயிரிழக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைக்காணம். துவக்கமாக டிஎன்ஏ என்ற படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து கொம்பு சிவி என்ற படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் கோல் தேவராஜ், மாடர்ன் கோடை விழா என்ற படத்திற்காக. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:32.
3: வெயில மழையில நிக்கும் சாமி, எங்க வேர்வை துளியில நிறைஞ்ச சாமி.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைக்காணம். துவக்கமாக நாளை நமது என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டில்
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இன்றைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் என்னாசை மச்சான், நாட்டாமை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் என்னாசை மச்சான் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடல் ஒலிக்கிறது சித்ராவின் குரலில்.

0: அது ரெண்டு முட்டிக்குமா? அடி போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு.
1: அடி போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு.
2: தொடரும் பாடல் ஒலிக்கிறது சித்ராவின் குரலில்.

ஒழித்து கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் என்னாசை மச்சான் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

நேரம் 12:40 20 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடையில் நிகழ்ச்சியில் அடுத்து நாட்டாமை என்ற படத்தில் இருந்து சில பாடல்களை கேட்போம். தொடரும் பாடல் ஒலிக்கிறது மனோ எஸ் ஜானகியின் குரல்களில்.

0: அடுத்த பாடலை மனோவுடன் இணைந்து பாடியிருக்கிறார் சித்ரா.
1: பாராளும் அம்சம் இது அச்ச தண்ணியில விளக்கறியும் பாராள வம்சம் இது அறிக்குருவி நாடாது மூணா நடி தாளத்து முறையா கொண்டாடா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில். பார்த்தால் பசி தீரும், தாயை காத்த தனையன், வீர திருமகன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

பாடலை பாடினார் பி. சுசீலா. ஒலித்துக் கொண்டிருக்கும் குரல்கள் ஏ. எல். ராகவன், பி. சுசீலா.

0: அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்த

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜனின் குரலில்.

நேரம் 1:45:40. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கும் முதல் பாடல்.
2: Hey, hey, hey.

நேரம் 2:35. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: நினைத்து செயல்படு என் சோயா, உடனே செயல்படு என் சோயா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் சோழா, நினைத்து செயல்படு என் சோழா, உடனே செயல்படு என் சோழா.
1: குடிச்சு உடம்ப கத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடாவில் நாடு எங்களுக்கு என்ன செய்தி?
0: நாடு என்ன செய்ய

0: In a social media post, the Indian Navy said that no injury or loss of life has been reported. It said that the cause of the incident is being investigated. The National Testing Agency, NTA, has released Advanced City Intimation Slip for CSIR UGC NET June 2026. The exam will be held on the 17th and 18th of this month. Students are advised to download their slip from their official website www.csirnet.nta.nic.in to know allotted exam city. Andhra Pradesh government yesterday provided ex gratia of 10 lakh rupees each to the families of the six fishermen who went missing after their fishing boat sank off the Visakhapatnam coast. State Excise and Mines Minister Kolu Ravindra, along with District Collector Abhishek Kishore and Fisheries Commissioner Ram Shankar Nayak, handed over cheques to the families at the Harbour Mechanized Boat Association building in Visakhapatnam. Now on to the sports. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic's Linda Noskova have advanced to the women's single semifinals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semifinal with a commanding 6-3, 6-2 win. Italy's Jasmine Paolini on center court yesterday. 9th seed Linda Noskova booked her place in a maiden Wimbledon semifinal with a 6-3, 7-5 win over Belgium's Elise Mertens. And this is the end of this news bulletin.
1: நேரம் 3:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோலில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சஞ்சீவ் அபயன்கர் அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து அனுராதா பௌத்வால் அவர்களின் பாட்டும் கேட்கலாம்.
3: கார்யக்ரம் கே பிராரம்ப மே சுன்தே ஹே சஞ்சீவ் அபயன்கர் கா காயா ராக் சுத்த கல்யாண் விலம்பித் கியால் எக் தால் மே நிபத்த ஹே போல் ஹே போலன லாகி பபிஹா த்ருத கியால் தீன் தால் மே நிபத்த ஹே போல் ஹே पिहरवा मोरारे सात संगत है हारमोनियम पर प्रमोद मराठे तबले पर सुभाष कामत आइए सुनते हैं संजू अभ्यंकर का गाया राग शुद्ध कल्याण

0: social media post, the Indian Navy said that no injury or loss of life has been reported. It said that the cause of the incident is being investigated. The National Testing Agency, NTA, has released Advanced City Intimation Slip for CSIR UGC NET, June 2026. The exam will be held on the 17th and 18th of this month. Students are advised to download this slip from the official website www.csirnet.nta.nic.in to know allotted exam city. Andhra Pradesh government yesterday provided ex gratia of 10 lakh rupees each to the families of the six fishermen who went missing after their fishing boat sank off the Vishakhapatnam coast. State Excise and Mines Minister Kullu Ravindra, along with District Collector Abhishek Kishore and Fisheries Commissioner Ram Shankar Naik, handed over cheques to the families of the Harbour Mechanized Boat Association building in Vishakhapatnam. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court yesterday. And that is the end of this news bulletin.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
3: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தூசி எம் குமார் அவர்கள் தவில், கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்து தேவாதி தேவ, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், சுனாத வினோதினி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒக்கப்பரி கொக்கப்பரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை ஆதித்தாளம்.

நிறைவாக கருணை தெய்வமே என தொடங்கும் மதுரை டி. ஸ்ரீனிவாசன் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: heavy to very heavy rainfall over parts of Arunachal Pradesh, Assam, Meghalaya, Bihar, East Rajasthan, Madhya Pradesh, Sub-Himalayan, West Bengal, Sikkim and West Uttar Pradesh today. India's under 23 women boxers delivered a commanding performance at the Asian under 19 and under 23 boxing championships, with 9 boxers advancing to the semi-finals to assure medals after a strong showing in the last 8 stage bouts held in Jakarta. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மலேசிய வாசுதவன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

வருவான் வடிவேல் என் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், பெங்களூரு ரமணி அம்மாள், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கும் பாடல்.